மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையிலே தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையிலே புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: என் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டு சந்தோஷப்படையிலே
1: கண்டொடே பல தூப்பே நாளெனு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கல